சாந்தபுருஷே அடையாளமும் அபசபுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவி சுவாமினி பிதாக புத்திராக

i dore ni mamie i riteligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sware karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu ras gangule ஓ ஏ வினக்கட்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு

i dore ni mabie irite ligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadmandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கட்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு